எஸ்பி பாலு காரு அண்ட் எஸ் ஜானகி பண்ண பியூட்டிஃபுல் சாங் அது வினேசாரு. இளையராஜா கார் மியூசிக் கம்போசிஷன், ஆத்ரி கார் லிரிக். ஆராதன சினிமா நிச்சய சாங் வின்ன தர்வாத மன ஸ்டுடியோ டைம் 4:15 கிராஸ் அப்பை 20 செகண்ட்ஸ் அப்பைந்து அண்ட் மன முன்ன விவித ப்ரோக்ராம் லோ அண்ட் மீரு சூஞ்சஸ் வின்டுனாரு விவித் பாரத் எஃப்எம் 101.3. ரைட் நோ மீ அந்தர் கோசம் முட்டா மேஸ்ரி சினிமா நிச்சய எஸ்பி பாலு காரு அண்ட் சித்ர பண்ண பாட்டு ப்ளே சேஸ்தானு. என்ஜாய் லிஸ்னிங்.